0: குட்டப்பாய், பிரகாஷ் சார் இடத்துல இருக்காரா? எனக்கு அவர் வந்து பார்க்க வேண்டும்.
1: மாமா ஆள் സ്ഥലத்துண்டு, சிலப்போ திருச்சி டெல்ஹிக்கு போகும் என்னும் கேட்குண்டு.
0: எதற்காக திரும்ப போக வேண்டும்? உனக்கு நேராகவே கேட்கலாமே.
1: சங்கதி, எனக்கு சுவாதந்திரியமொக்கெ உண்டெங்கிலும் எனிக்குள்ளில் ஒரு பேடியுண்டு பிரகாஷேட்டனே. பண்டே அங்கேயா, ஒன்றும் விட்டு பரையின் ஆளல்ல, குறச்சு ரிசர்வ்டான.
0: எனக்கு அப்படி தோணவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் தோணியது. நேரே வா, நேரே போ, அதுதான் பிரகாஷ் சார்.
1: பிரகாஷ் ஏட்டன் கீர்த்தனம் பாடான் அல்லோ ஞான் வந்தது, எந்தா மாமன் புள்ளிய காணுது?
0: ஒரு காரியம் உண்டு குட்டாப்பாய், மற்றவங்களை பற்றி நல்லது சொல்லுவது உனக்கு பிடிக்காது, அப்படி
1: தானே? எனக்கு எந்த காரியம் வேற ஆளை குறித்து நல்லது பண்ணால்? இதுப்போ எல்லாவரும் எந்த குற்றவும் குறவும் கண்டுபிடிக்க இறங்கி இருக்காங்களோ. இன்ன பிரகாஷ் ஏட்டனும் ஃபாதரும் குறையே பண்ணு, இன்னிப்பதா மாமனும்.
0: ஏய், அப்படியெல்லாம் கிடையாது குட்டப்பாய். உன் மீதான அன்புனாலே சிலது சொல்லுது தானே?
1: இதானோ ஸ்னேகம்? முட்டின் முட்டின் குற்றம் பரையிறது. எந்தாலும் கொள்ளாம், எந்த ஜீவிதம் தன்னு ஒரு ஜீவிதம்.
0: என்ன மகனே, உன்னை அனைவருக்கும் பிடிச்சு விட்டது குட்டப்பாய், நீ என் உயிர். பேபி டீச்சர் வராங்களே.
1: ஓ, எந்த ஜீவன் அபகடத்திலானோ எந்தோ. டீச்சர் வந்தாட்டே, இருக்கு டீச்சர், ஒரு காப்பி எடுக்கட்டே.
2: குட்டப்பாய் வலிய சல்காரானல்லோ, கம்பீர சீகரணம்.
0: டீச்சரை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதாக்கும். கங்காதரன் இங்கே இல்லையா? பின்ன குட்டப்பாய், என்ன ஆனாலும் நீ நல்ல ஒரு மூணு காப்பி எடு.
1: டே, இப்போ எடுக்காம். மாமன் மதுரையில் நின்னும் இன்ன கொண்டு வந்த காப்பி பொடியான, ஃப்ரெஷ்.
2: சரி குட்டப்பாய். கவுண்டரே, எனிக்கொரு சீரியஸ் காரியம் பிரகாஷினோடு பரையானுண்டு, கவுண்டரும் கூடி வரணும்.
0: அதுக்கு நான் எதிர்க்கு டீச்சர். பிரகாஷ் சார் உங்களுடைய சொந்த ஆளாச்சே, ஒரு குடும்ப மாதிரி.
2: அதே, பட்சே எனிக்கது பரையும்போ ஒராள் கூடி வேணும். கவுண்டரான நல்லது. கங்காரேட்டൻ பெங்களുടെ വീട്ടിൽ പോയിരിക്കുന്നു, എനിക്കത് വൈകിക്കാൻ വയ്യ.
3: പറഞ്ഞോളൂ ബേബി ചേച്ചിക്ക് എന്തിനാണൊരു മടി? അല്ല, കൗണ്ടറുമായി ബന്ധമുള്ള കാര്യമാണോ?
0: നാൻ ചുമ്മാ കൂടെ വന്നതാക്കും സാർ, ടീച്ചർക്ക് താൻ ഏതോ ചൊല്ലണമോ.
2: പ്രകാശേ, എല്ലാം കലങ്ങിത്തെളിഞ്ഞു എന്നാണ് എൻ്റെ വിശ്വാസം, അല്ല തോന്നൽ.
3: വിശ്വാസം തന്നെ ആവാൻ ചേച്ചി, കലങ്ങിത്തെളിഞ്ഞു എന്താ സംശയം, അല്ലേ കൗണ്ടർ?
0: അപ്പിതാൻ തോന്നുന്നത് സാർ. ഇനി ഏതാവത് മിച്ചം എടുക്ക.
2: ബാക്കിയുണ്ട് കൗണ്ടറെ, എനിക്ക് നഷ്ടപ്പെട്ട വിശ്വാസ്യത, അതാണ് ബാക്കി, അത് വീണ്ടെടുക്കണം.
3: ചേച്ചിയുമായി ഇക്കാര്യത്തിന് പ്രത്യക്ഷത്തിൽ ഒരു ബന്ധവുമില്ല, ബാക്കിയൊക്കെ നമ്മൾ മൂന്ന് നാല് പേരിൽ തീരുന്നതേ ഉള്ളൂ.
0: സാർ സൊന്നതുതാ ശരി, വെളിയിലെ ആരും ഒന്നും തിരിഞ്ഞത് കിടയാതെ.
2: അങ്ങനെ ഉറപ്പിച്ചു പറയാൻ കഴിയുമോ പ്രകാശിനെ? ഒരു സ്ത്രീ എന്ന നിലയിൽ എനിക്കത് വിശ്വസിക്കാൻ വയ്യ. അത് ഞാൻ പറയുന്നതിന് ചില കാരണങ്ങളുണ്ട്, അത് പറയാനാണ് ഞാൻ വന്നത്. പ്രകാശ് അത് കേൾക്കണം, വെറുതെ കേട്ടാൽ പോരാ, ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണം.
4: ഇപ്പോൾ കേട്ടത് ചുമട് താങ്ങി, ജീവിതത്തിന്റെ തെളിമ.
5: രചന ശ്രീകുമാർ മുഖത്തല. ശബ്ദം നൽകിയവർ പി എ ബിജു, എം ശിവകുമാർ, സന്ദീപ് സുരേഷ്, സുഷമ അനിൽ, ബിജു കല്ലുവാതുക്കൽ.
6: വായനശാലകളിലൂടെ
5: തിരുവനന്തപുരം ജില്ലയിൽ കാട്ടാക്കട താലൂക്കിൽ കുച്ചപ്പുറം എന്ന സ്ഥലത്തുള്ള റൈസിംഗ് സ്റ്റാർ ഗ്രന്ഥശാലയുടെ പ്രസിഡന്റ് ബി ശ്രീകുമാർ സംസാരിക്കുന്നു.
7: 1960കളുടെ തുടക്കത്തിലാണ് ഗ്രന്ഥശാല പ്രവർത്തനം ആരംഭിക്കുന്നത്. 1966 രജിസ്ട്രേഷൻ ലഭിച്ച ഗ്രന്ഥശാല ഇപ്പോൾ 60 പിന്നിടുകയാണ്. ദേശീയവും പുരോഗമനാശയങ്ങൾ ഉൾക്കൊണ്ടുകൊണ്ടും 1960കളിലെ ചെറുപ്പക്കാർ ചേർന്നാണ് ഈ ഗ്രന്ഥശാല ആരംഭിച്ചത്. തുടക്കത്തിൽ ശ്രീ ദാനമാശാൻ എന്ന വ്യക്തിയുടെ മുളം ചീളുകൾ കൊണ്ട് അഴിയടിച്ച ഒരു ഓല കെട്ടിടത്തിലാണ് പ്രവർത്തിച്ചു വന്നിരുന്നത്. പലയിടങ്ങളിൽ നിന്നും വീടുകളിൽ

நிறம் ருதுசகி நிகரமிதா நிற நிறையாய் மததரளம் இது வழி பலகுறி பலகுறி சுழலிர சுமதுர நடனமிராடி ருதபதாளம். ഇന്നത്തെ ഗാനശലാപത്തിൻ്റെ സമയം ഇവിടെ പൂർണ്ണമാവുകയാണ്. സാങ്കേതിക സഹായമൊരുക്കിയത് ബിജു നേരൻകര.